0: Situn la gong kham san.
1: La la kham san la.
0: Nye le kirang ke ngan zui kya chi sen ro leng ge le ya reng ni ngo zui dur du xin na ro la.
1: Zai. Nye min le tsi chi zhu si yu la. Ani nga po yu xie ge zi ne che. Ani chung du lo nga zi ne mi du si de na jie mi chu la chi mi ri la. Ani di ne shu go nga la sa mi se lop se lop zi na lap zha zhu ya ki ku ka bra zi. Ani di ne lap zha tuen zi. nga ngoi su nganzu khata karbo longen ryang chope na lo lia sie da nie chebi tu du thangbo nganzu chope ti da ryang chope ni je ma ri la ta ti nganzu longe ki phuni in je ba la de ki tin je ji an de ne shu nga zu chang lo da longe phuni ki ti na lia mi ma ma ru du chang ba an chang lo ge de su re sie lia ga xin da ru ji lia ga xin de to an che sang nganzu ki da 团队的创始人说了可能给的我们龙的生意的人进不去的不念单的结果结果民都是现在你前辈的技术出来了人先不是都是了解我们这个月的组织我们月的的那个写单也的别忘单也你就写不了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了了